அன்பார்ந்த ஒட்டோகோ வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 105.4 சிற்றலை வரிசையில் இன்று இன்னைக்கு காத்தால் எழுந்த விளக்கேத்தின ரெகுலராக என்னெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாத்தையும் பண்ணேன். காஃபி டிகாஷன், சட்னி கரைச்சி, பாலக்காய்ச்சி, காஃபியை போட்டுட்டு ரெகுலராக அந்த விண்டோ வியூவில் வந்து உட்காந்துண்டா கார்த்தால் ஃபஸ்ட்டு பஸ் வாக்கரி பாஸ் வந்து நிற்கிறது. இன்னும் பொழுது இன்னும் வெளியில். சரி, இந்த வாரம் என்ன தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு தேடின்ட்டுருக்கேன். சார்ஜ், ஃபுல்லி சார்ஜ் மொபைல் இருக்குது. சரி, அதில் பார்க்கலாமே அந்த முதல் என்ன பதிவு இருக்கோ அதை வச்சு நம்ம ஒரு தலைப்பு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பை பார்த்தேன். அதில் என் பொண்ணு அஞ்சிருந்தா அந்த வேர்ல்டு மியூசிக் டே செலிப்ரேஷன்லேருந்து லஜாகலி அப்படின்ற ஒரு பாட்டு, அது ரொம்ப ஒன்று சொல்லுவாங்களே லிட்ரலி அந்த பாட்டை கேட்கும் போதே ஒரு மாதிரி அந்த வாய்ஸ்க்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரி இருக்கும். ஆமாம், இல்லை பேசாமல் இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம ஒரு வாய்ஸ் அண்ட் கனெக்ஷன் ஒரு தலைப்பு கொடுத்துடலாம். ரைட். ஆமாம், இல்லை இந்த வாய்ஸ் அண்ட் கனெக்ஷனுங்கிறது இந்த நம்ம இந்த மாதம் வந்து நம்ம நியூசிலாண்டில் மியூசிக் மாதம்னு கொண்டாடுவோம். மே த மந்த் ஆஃப் மியூசிக் மந்த்ன்னு சொல்லிட்டு மூணு வாரமே போயிடுது இல்லையே, ஒரு எபிசோடும் நான் இது வரைக்கும் பண்ணவே இல்லை. சரி, இந்த தலைப்பை வச்சு இந்த எபிசோடை தொடங்கிடுறேன். குறிப்பாக அந்த லஜாகலி அது வந்து நிஜமாகவே அந்த மீனிங் வந்து ஒரு எமோஷனல், ரியல் எமோஷனல் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சில ரீஜனல் லாங்குவேஜஸ் அது கூட சரி, அந்த உணர்வுகளை அந்தந்த ரீஜன் மக்களை ஒரு மாதிரி உணர்வு நம்ம இப்போ வெளிநாட்டை விட்டு வந்திருக்கோம், நம்ம அந்தந்த ரீஜனல் இருக்க மக்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி அந்த ஒரு பரவசம் ஏற்படும் இல்லையா, ரியல் பரவசம். ஹக் பண்ணிப்போம், ஊர் விஷயங்கள்லாம் கேட்போம், அந்த மாதிரி அந்த ஒரு சில ரீஜனல் சாங்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சில சாங்ஸ், ஒரு அசாமி சாங் சொக்கு சொல் கோரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அசாமி சிங்கர் டாக்டர் பூபன் ஹசாரிகா பாடினது. அதுக்கப்புறம் கங்கா மைக்கான்னு சொல்லிட்டு சந்தன் திவாரி, அவங்க போஜ்பூரி சிங்கர், போஜ்பூரி லாங்குவேஜில் தான் அந்த பாடல். அதுக்கப்புறம் மைத்திரி லாங்குவேஜில் நிந்தியா கே மிட்டல் டூயா அப்படின்னு சொல்லி யுவா கீத் அந்த பாட்டு. அப்புறம் மராத்தி லாவணி சாங் பிரஜிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாடியிருக்காங்க, அது மதன மஞ்சரின்னு. அதுக்கப்புறம் ஒரு யக்ஷகான சாங், இது வந்து துளு லாங்குவேஜில் மை நேம் இஸ் அன்னப்பான்னு. லாஸ்டாக தான் அப்படியே தாளாடுற மாதிரி இருக்க இந்த லஜாகலி இதெல்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு, என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு நான் இந்த பாட்டுகளுக்கான ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிற ஒரு சில சாங்ஸ்கெல்லாம் வந்து காப்பிரைட் வயலேஷன் அப்படின்றது ஏதாவது இருக்கலாம். ஆனால் நான் இதை யூஸ் பண்ணது வந்து ஒரு எல்லாரும் ஒரு நல்ல மியூசிக் கேட்கணும், சந்தோஷப்படணுன்ற பர்பஸ்க்காக தான். எனக்கு யாரோடைய படைப்புகளுடைய அந்த உரிமை மீறலை நான் பண்ணுறது வந்து பண்ணியிருந்தேன்னு யாராவது நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தினா இந்த நிகழ்ச்சியிலேருந்து அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். வாய்ஸ் அண்ட் கனெக்ஷன் அப்படின்னா நம்மளுடைய அந்த இசை, நம்மளுடைய கலாச்சாரம் இதுக்கெல்லாம் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, பாட்டு பாடினா துன்பம் போகும்னு சொல்லுவாங்க. இசை இல்லாத வீடு உயிரே இல்லாத வீடுன்னு எல்லார் வீடுகள்லேயும் அந்தந்த ரீஜனல் சாங்ஸ்னு ஒன்று உண்டு. குறிப்பாக சொல்லணுன்னா நிறைய வீடுகளில் வந்து ஒரு நெல் குத்த, மாவு எடுக்க, அதுக்கு ஒரு பாட்டு அப்படின்ற மாதிரியெல்லாம் பாட்டு பாடின ஒரு ஒரு கலாச்சாரம் உள்ள கண்ட்ரி தான் நம்மளது. எல்லா கண்ட்ரிலையும் ஏதோ ரெண்டு லாங்குவேஜ் இருக்கும், மூணு

லாங்குவேஜ் இருக்கும். ஆனால் இந்தியாவுக்கு மட்டுமே 22 அதிகாரபூர்வமான லாங்குவேஜ் இருக்குது. இத்தனை லாங்குவேஜும் காலத்தில் அழியாத ஒரு சினிமா மியூசிக்காகவோ இல்லை ஒரு ஃபோக் மியூசிக்காகவோ இல்லை ஒரு கிளாசிக்கல் மியூசிக்காகவோ இல்லை நல்ல ஒரு சொல்லுவாங்களே ஒரு கட்டுக்கோப்பான சாஸ்திரிய வழியில் வந்த ஹிந்துஸ்தானி மியூசிக்கோ இல்லை கர்நாடிக் மியூசிக்கோ இருக்குது. சரி, இந்த நிகழ்ச்சியில் எனக்கு தெரிஞ்ச மொழிகளை தவிர, அதாவது யாமறிந்த மொழிகளை தவிர, அறியாத மொழிகளும் கொஞ்சம் பாடகர்களும் இங்கே இருக்காங்க. அவங்களுடைய மொழி பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் சேர்க்கலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அசாம் மொழி பாடல். அதான் நான் சொன்னேன் இல்லையா, டாக்டர் பூபன் ஹசாரிக்கா அவருடைய இது வந்து அவருக்கு வந்து இவர் நம்ம பாரதத்தினுடைய உயரிய விருதான பாரத ரத்னம் கிடச்சிருக்கு. அப்போ தன்னுடைய குரலால் இந்த ஒரு சொல்லுவாங்களே இந்த டைவர்ஸ் இந்த நம்மளுடைய இந்திய ஒருங்கிணைப்பு இதை பற்றிலாம் இருக்கும். குறிப்பாக அவர் பாடின இந்த பிரம்மபுத்ரா அந்த நதியை பற்றின ஒரு இது வந்து இட்ஸ் ரியலி ஒரு என்ன சொல்லுவாங்களே மோர் தன் அ ஜியாகிரஃபி அண்ட் சிம்பிள் ஆஃப் நம்ம கல்ச்சரல் சாலிடரிட்டி அண்ட் இந்த சொல்லுவாங்களே அண்ட் குளோபல் ஹார்மனி இதுக்காகலாம் அவருக்கு ஒரு இது தான். இந்த அவர் பாடின ஒரு பாட்டை நம்ம இப்போ கேட்கலாம்.

சரி, ஃபேஸ்புக் பக்கம் போனேன். போனாக்க ஒருத்தர் வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு ஒரு ரொம்ப அலங்காரமாக அந்த மாதிரியானது இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியான இங்கிலீஷால் ஒரு

அருமையான ஒரு பதிவு பார்த்தேன், திருப்பி திருப்பியும் பார்த்தேன். அதில் அவர் வந்து பேர் அனந்த கிருஷ்ணன் ராம்ஜிங்கிறவர், ரொம்ப படிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அண்டு நிறைய விஷயங்கள் பேசுகிறார். முக்கியமாக இந்த சனாதான மதம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பேச்சு, அது அதில் ஒரு குறிப்பு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். அதை படிக்கச்சே எனக்கு கவிஞர் கண்ணதாசன் தன்னுடைய அர்த்தமுள்ள இந்து மதமோ ஏதோ ஒன்று சொல்கிறது ஞாபகம் வந்தது. இந்த சனாதானம் என்பது ஒரு மதத்தின் பேர் இல்லை, அந்த மனுஷன் எப்படி வாழணும்னு சொல்கிற ஒரு வாழ்க்கை நெறி நெறி அப்படின்றது மாதிரி எழுதியிருக்கார், எழுதியிருந்தார். இந்த சனாதானம் என்றால் நிலையானது, அர்த்தமுள்ளது, குறிப்பாக சொன்னால் தர்மம், வாழ்க்கை நெறிமுறைகள், காலத்திலே அழியாத ஒரு சில கோட்பாடுகள் அப்படின்றது. இது இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்கான்னு இல்லை, பைபிளில் இருக்க 10 கட்டளைகளுமே இஸ்லாமத்தில் இருக்கிற அந்த ஒழுக்கை மார்க்கங்களும் எல்லாமே அடிப்படையாக என்னென்னா, ஒரு மனுஷன் ஒழுக்கமாக வாழணும், அதுதான் இந்த சனாதான மதத்தில் சொல்லக்கூடிய முக்கியமானது. இதை நம்ம என்ன சொல்கிறோம், தர்மம் அறம் ஒழுங்குன்னு சொல்லுது. இதை தான் நம்ம இதில் கூட சொல்லுவோமே, அந்த திருக்குறள், உபனிஷத்துக்கள், கீதை, இதெல்லாம் இதிலெல்லாம் கூட இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லுது. இதைத்தான் திருப்பியும் பைபிள் கூறுறாங்கள திருப்பி சொல்லு, எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் டிராஃபிக் ரூல்ஸ். முக்கியமாக ஒரு சமுதாயத்தில் பொறுப்போடு இருக்கிறது கூட ஒரு இதுதான். இந்த சனாதான தர்மத்தை ஒழிக்கிறேன்னு சொல்கிற நிறைய பேர்களுடைய இவ்வளவே ஒரு கட்சியோட அடிப்படை கொள்கையான கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது கூட சனாதான தர்மத்தினுடைய ஒரு ஒழுக்க நெறி தான், வாழ்வியல் முறை தான். நிறைய பேருக்கு அதனுடைய முழு சாராம்சம் தெரியாது, அதனால கூட்டங்களில் அதை ஒழிப்போம், இதை ஒழிப்போம், அதை அழிப்போம்னு என்ன சொல்லுவாங்களே, அதாவது கரெக்டாக சொல்லணுனாக்க யாராவது எழுதி கொடுப்பாங்க, அதை அறிகுறை நாலேஜில் பேசுகிறாங்க. சரி, அடுத்து என்ன, நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணுறது நம்முடைய கடமை தானேங்க, அப்படி தான். சரி, இப்போ அடுத்த ஒரு பிராந்திய பாடல், அதாவது ரீஜனல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, போஜ்பூர். இது நார்மலாக இந்த பீகாரில் இருக்கிற இந்த போஜ்பூர்ன்ற இடத்துல இருக்கிற மக்கள் நிறைய பேசுகிற மொழி இது. இது இன்னும் டீப்பாக போகணுன்னா போஜராஜன் அப்படின்னலாம் போயிட்டே இருக்கும், அது இன்னொரு இதில் எபிசோடில் பேசலாம். ஆனால் இந்த போஜ்பூரிங்கிறது என்னென்னா ஜார்க்கண்ட், ஈவன் நேபாளில் கூட பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலி இது வந்து ஆரிய மொழின்னு நிறைய பேர் பேசுறது இல்லை. இதனுடைய சிறப்பு என்னென்னா, இதனுடைய ஃபோக் சாங்ஸ் ரொம்பவும் இதுவானது. இதில் நிறைய கொண்டாட்டங்கள், திருமணங்கள், அந்த பண்டிகைகளுக்கான பாடல்கள், நதி, இதே மாதிரி நதிகள், அந்த மாதிரியான ஒரு சில இதுகள் எல்லாத்தையும் கலந்தது தான் இது. நிறைய தனித்துவமான பாடல்கள் இருக்குது இதில். இந்த பாட்டில் வந்து பாடுறதுல ரொம்ப பிரபலமானவங்க வந்து சந்தன் திவாரி. ஏன்னா அவங்க வந்து இந்தியாவுடைய அந்த போஜ்பூர் மாவட்டத்திலேயே பிறந்தவங்க, அதாவது நம்ம எந்த ஊரில் நம்ம பிறக்கணுமோ, இப்போ தமிழ்நாட்டில் பிறந்தவங்களுக்கு தமிழ் சாங்ஸ் ரொம்ப அழகாக வரும் இல்லையா, அது மாதிரி தான் அவங்க. அவங்களுடைய பாடல்லாம் இந்த தும்ரி என்ற வடிவத்தில் இருக்கும். இவங்க வந்து இந்த ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து இந்த பாடுற பாட்டெலாம் வந்து இந்த ஃபோக் சாங்ஸ் இது தான். எப்பவுமே அவங்க பாட்டில் வந்து பெண்கள், பெண்களுடைய அவங்களுடைய அந்த சோஷியல் இக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இதை பற்றி எல்லாம் இருக்கும். அதே போல் பண்டிகைகள், இந்த பூஜைகள் டயத்தில் பாடுற பாட்டு, இதெல்லாம் வந்து ரொம்ப பிரபல்யமானது. குறிப்பாக சொன்னால் இந்த சத் கீத்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கங்கா பற்றி பாடுற ஒரு பாடல் ரொம்ப பிரபலமானது, அது கேட்போம்.

நம்ம மனுஷர்கள் எல்லாருக்குமே எதையாவது யார்கிட்டையாவது கூட்டிக்கணும்னு ஒரு மாதிரி உணர்வு இருக்கும். அவங்க தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா அதெல்லாம் கிடையாது. ஒத்துட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே போகிறோம், ஒரு ஆட்டோவில் போகிறோம், ஒரு கீரைக்காரி அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஏதோ ஒன்று அவங்க ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கரெக்டாக சொல்லுன்னா எனக்கு ஒரு எங்கள் வீட்டுக்கு ஒரு கீரைக்காரி வருவோம். அவன் வரும்போது ஏதாவது ஒரு கொஞ்சம் அந்த மின் விஷயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பேசிட்டு போவோம். உதாரணத்துக்கு வீட்டுக்கு வர வேலைக்காரிகள் கூட வச்சுக்கோங்களேன். அப்படி எனக்கு எங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு ஆட்டோக்காரருடைய ஒரு ஒரு கான்வர்சேஷனை இங்கே அந்த நானும் ஷேர் பண்ணிக்கிறேன். வந்தார், ஆட்டோ வளர்த்தின் தொடச்சார், எல்லாம் பண்ணிட்டு அங்கே நாய்க்க ஆரம்பித்தார். ஏறும்போது, ஆ இன்றைக்கி நாளே நல்லா இல்லை, ஏன் என்னாச்சு அப்படின்னு ஒரு கேள்வி. இது நடந்தது ஒரு ஒரு நாங்கள் இந்தியாவில் இருக்கச்சே தான். அதுக்காக என்னங்க கைக்கு கிடச்சிது வாய்க்கு கிடைக்கல, மறுபடியும் சொல்லுப்பா என்னன்னு. எங்கள் தெரிஞ்சவங்க ஒருத்தர் வீட்டில் ஒரு மாம்பழம் கொடுத்தாங்க, அவங்க வீட்டில் வளைஞ்சதுன்னுட்டு ஒரே ஒரு மாம்பழம் தாங்க கொடுத்தாங்க. நல்ல பழம், நல்ல பெருசாக பார்க்கவே அப்படி இருந்துச்சு, அதனால் கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா தான் இருந்திருக்கும். ஸோ நமக்கு தான் தெரியுமே, சாப்பிட்டீங்களா அப்படின்னு. எங்கெங்க இந்த சீட்டுக்கு முன்னாடி அந்த பழத்தை ஒரு பேப்பரில் சுற்றி வச்சுருந்தேன். நமக்கு தெரிஞ்ச கஸ்டமர் அந்த ரெகுலர் இதில் வந்து அந்த காலேஜுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரே காடுமா, அந்த காட்டில் குரங்குகள் நிறைய. நான் யோசிக்கலை, அது அந்த குரங்கு வந்து அந்த பழத்தை தூக்கின்னு போயிடுத்துமா, நல்ல பழம். நான் சாதாரணமாக இந்த மாதிரியெல்லாம் இது ஆசைப்பட மாட்டேன், ஆனால் அந்த பழசை பார்க்கச்சேயே போயிடுத்துங்கிறது அந்த அந்த சொல்லும் போது அவருக்கு ரொம்ப ஆதங்கமாக ஒரு மாதிரி சொன்னார். அந்த ஆட்டோவில் ஒரு பறக்கிற ஆஞ்சநேயர் பொம்மையை தொங்க விட்டுருந்தார். அதை பார்த்துட்டு எனக்கு சொல்லணும்னு ஒன்று தோணித்து, சரி போப்பா ஆஞ்சநேயரே வந்து மாம்பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லத்தான் தோணித்து. ஆனால் என் வாய் கட்டுப்படுத்திட்டேன், என்ன சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு சாமானிய மனுஷருக்கு அவங்க ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா அது அப்படியே அவங்களுக்குள்ளே வந்து ஒரு அழுத்தமான ஒரு எமோஷன், அதை எங்கேயா கொட்டணும்னு தோணும் இல்லையா. நாம் வந்து அது அந்த இதில் வந்து அந்த எமோஷனில் வந்து கேட்டுக்கத்தான் ரிசீவிங் எண்டில் இருக்குமே தவிர நம்மளுக்கு தோன்றதை சொல்கிற எண்டில் இல்லை. ஏன்னா அவங்க சொல்கிறது துடிக்கிறாங்க இல்லையா. ஏன்னா எத்தனை வயசானால் கூட அந்த சின்ன சின்ன விஷயத்த ஷேர் பண்ணிக்கிற ஒரு சில அன்பு இருக்குது தெரியுமா. அது நான் ஒன்றுமே சொல்லலை, ஆனால் அந்த ஆட்டோவில் போயிட்டே இருக்கும்போது எங்கேயாவது ஒரு மாம்பழ கடை கிடைக்குமான்னு கண்கள் தேடித்து. ஏன்னா ஒரு பாட்டு, இந்தியன் படமோ ஒன்று நினைக்கிறேன், ஒரு கமலுடைய படம், அதில் வந்து ஒரு பாட்டு வரும், அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்குது அப்படின்னு. அப்புறம் பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா இதுக்கு பாசம் மட்டும் போதும் கண்ணி, காசு பணம் என்னத்துக்கு. ஆமாம் இல்லை, காசு பணம் அவர்கிட்டயும் இருந்தது, ஆனால் அந்த பழம் அவருடைய உணர்வு போயிட்டுங்கிறது ஒரு ஆதங்கம். ஏன் என்கிட்ட கூட தான் பணம் இருந்தது, ஆனால் அந்த மாம்பழம் கண்ட படலையே இல்லையா. ஸோ அந்த பழக்கடைக்கா வருமானு அப்படி ட்ராவல் பண்ணின்னு வந்தது வந்து என்னன்னா, அது ஞாபகத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த டயத்தில் ஒரு பாட்டு ஒன்று வந்து ஞாபகம் வந்தது. நம்ம எங்கள் காலத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும், அழகிய மிதிலை நகரிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள், பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாவை அவள் காத்திருந்தாள் அப்படின்னு ஒரு பாட்டு. இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. அந்த ஜானகிக்கு, ஜானகிங்கிற சீத்தைக்கு இன்னொரு பேர் மைதிலி. ஏன் அப்படின்னா அவ

பிறந்த இடம் பேர் மிதிலா. இப்போ நம்ம நிறைய பேருக்கு ராமாயணம் தெரியும். மிதிலான்ற ஒரு அந்த அரச ஆண்டவர் பேர் ஜனக மகாராஜா, இதெல்லாம் தெரியும். சரி, அந்த மைத்திரி லாங்குவேஜை பற்றி தேடும்போது அதை பற்றின ஒரு சில தகவல் கிடைச்சிது. ஏன்னா இது வந்து 17வது நூற்றாண்டுலேருந்தே நிறைய வைஷ்ணவ அந்த குருமார்கள் நிறைய அந்த டிவோஷனல் சாங்ஸ் எல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா வித்யாபதி, குரு கோவிந்த தாஸ் இவங்க எல்லாரும். இன்ஃபேக்ட் நிறைய பேர் இது வந்து ஒரு ட்ராமா மாதிரியால் கூட பண்ணியிருக்காங்க, அந்த மேடை நாடகங்கள்லாம் மைத்திரி லாங்குவேஜில். கீர்த்தனக்காரன்னு சொல்கிற நிறைய ப்ரொஃபஷனல் ட்ரூப்ஸ் வந்து இந்த அந்த சிங்கர்ஸ் எல்லாம் இந்த பஜன் அப்படின்ற பேரில் இந்த பக்தி சங்கீதங்கள்லாம் பரப்பியிருக்காங்க. 15லேருந்து 16-17 நூற்றாண்டுகள்லாம் கூட இதுக்கு வந்து லிட்ரேச்சர், இதுக்கான ஒரு மியூசிக், இதை பற்றின ரிசர்ச் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2002 வரைக்கும் இதுக்கு பெரிய மேஜர் ரெக்கக்னைஸ் கிடைக்கல. ஆனால் 2002 இந்தியன் கவர்மெண்ட் இந்த லாங்குவேஜுக்கு ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க அங்கீகாரம், அதாவது சிறப்பு அங்கீகாரம், அதாவது 22 லாங்குவேஜில் இதை ரெகக்னைஸ் பண்ணி இதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இந்த மைத்திரி லாங்குவேஜ் ரொம்ப ஸ்வீட்டான லாங்குவேஜ். இதுலேயும் நிறைய இந்த சங்கீதங்கள்லாம் வந்து அந்தந்த கொண்டாட்டங்கள் சந்தர்ப்பங்களில் பாடல் தான். இந்த பாட்டு வந்து விவா கீத்துன்னுவாங்க. குறிப்பாக சொல்ல நம்ம இந்த கல்யாண சந்த டயங்களில் பாடுவோம்ல, லாலி ஊஞ்சல் அப்படிங்கிற மாதிரி. வட இந்தியாவில் அவங்க வந்து இந்த இதுக்கு மெஹந்தி சங்கீத் அப்படின்ற மாதிரிலாம் பாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாட்டு. நான் இந்த பாட்டை ஏன் இந்த இடத்துல கொடுக்குறேன்னா, நிறைய பேர் நம்ம மாதிரி வெளிநாட்டில் வந்து வாழ்கிற நிறைய பீகார், ஜார்க்கண்ட், கிழக்கு உத்தரப்பிரதேச மக்கள் இதெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு அவங்களுடைய அந்த அந்த மெமரி வந்து இந்த வாய்ஸ் கனெக்ஷன் சொல்லும் இல்லையா, அவங்களோட பேக் டு த மெமரி வந்து அவங்களோட பேக் டு த ரூட்ஸ். ஆமாம், இல்லை எங்கள் தாத்தா பாட்டி கல்யாணத்தில் இந்த பாட்டெலாம் பாடியிருக்காங்க இல்லைன்னா அவங்களுக்கு தோணும். ஏன்னா எல்லாரும் இந்த மாதிரி அந்த சாங்ஸ் கிட்ட போக மாட்டாங்க. இப்படிலாம் ஒரு போஜ்பூரி மைத்திலின்னு லாங்குவேஜெல்லாம் இருக்குங்கிறது இந்த குறிப்பிட்ட பிரதேசத்துக்கான ஒரு மியூசிக் அது. இந்த பாட்டை நான் தற்சமயமாக அதாவது சொல்லுவாங்களே ஆக்சிடென்டலியன்னு சொல்ல அப்படியெல்லாம் கூட சொல்லக்கூட முடியாது. ஏதோ ஒரு இதில் யூடியூப்பில் பார்த்துங்கும்போது இந்த கோக் ஸ்டுடியோன்ற ஒரு இதில் கோக் இண்டியா அந்த சேனலில் பார்க்கும்போது இதை நான் கேட்டேன். நான் நிஜமாகவே இதை கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு இஸ்ரேலிய மாஸ்டர் பீஸ்ன்னு நினச்சிருந்தேன். இப்போ இந்த பாட்டை கேட்கலாம்.

அதுக்கப்புறம் இந்த நிறைய வாட்டி நான் இந்தியா போகும்போது ஒரு சில டைங்களில் இந்த ஆக்டிங் டிரைவர்களை நாங்கள் என்கேஜ் பண்ணிப்போம்.

ஏன்னா இப்போ இருக்கிற டிராஃபிக் கண்டிஷனில் நீங்களாலையும் ஓட்ட முடியாது. இன்னொன்று என்னென்னா, ஒரு ஆக்டிவ் டிரைவர் இருந்தால் நம்ம அவங்கள பார்க் பண்ண சொல்லிவிட்டு நாம் அந்த குறிப்பிட்ட இடங்களை போய் நம்ம முடிச்சுன்னு வந்துடலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த டிரைவர்ஸ் கிட்ட வந்து எப்படின்னா, அவங்க நிறைய பேரை வந்து நாம் சாப்பிட போவோம், இல்லை சம்டைம் சாப்பிடாம கூட இருப்போம். ஆனால் அவங்கள சாப்பிட வைக்கணும், டயத்துக்கு தூங்க வைக்கணும். ரியாலிட்டியில் என்ன, நிறைய பேர் பண்ணுற ஒரு சில தவறுகளை நான் இந்த இடத்துல சுட்டி காட்ட விரும்புகிறேன். காரணம் என்னென்னா, அந்த டிரைவர்ஸ் நம்ம ஆக்டிங் டிரைவர் கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுடைய உறக்கம், அந்த கரெக்டான கம்ஃபர்டான ஒரு ஸ்லீப்புக்கு நிறைய பேர் வந்து முக்கியத்துவம் கொடுக்குது. அதில் வந்து நிஜமாக சொல்லணும், நிறைய ஆக்சிடெண்ட் அவாய்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல விஷயம். நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடாம ரொட்டியோ காஃபியோ சாப்பிட்டு வண்டி ஓட்டுவாங்க. இல்லைம்மா நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன்னா வண்டி ஓட்ட முடியாதுன்னு. ஓகே, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை அவங்க நிறுத்தி அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். சேம் திங், 6 மணி இருட்ட தொடங்கினா ட்ராவலை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளை மாதிரி நம்ம எங்கே ஹோட்டல்லையோ இங்கே தங்குறோம்னா அவங்களுக்கும் போதிய அந்த உடலுக்கு அந்த இதை கொடுக்கணும், உறக்கத்தை கொடுக்கணும். ஓகே, இதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஆனால் இந்த சாப்பிட்டீங்களா அந்த ஒரு டாபிக் மட்டும் வர, சாப்பிட்டீங்களான்னு இவங்களை கேட்கும்போது ரொம்ப உணர்ச்சிப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த அவர் சொன்ன இல்லையா, அவர் வந்து இல்லைம்மா அம்மா வந்திருக்கீங்க, இந்த ஒத்த வார்த்தைக்கு பின்னாடி அவர் அதுக்கப்புறமே சொல்லலை. சரிப்பா சாப்பிட்டீங்களா மறுபடியும் கேட்டாக்க ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு, அம்மா நீங்கள் சாப்பிடாத விட மாட்டீங்க அப்படின்ட்டு போயிட்டு அந்த இதை இலைய எடுத்து சாப்பிட உட்கார்றாரு. எப்படி உங்கள் அம்மா கை கழுவாம அம்மா சாப்பிட உட்கார்ந்தா ஒன்று தோசை கழுவில் இல்லை போட மாட்டாங்களா அப்படின்னு ரொம்ப ரசித்து சிரிச்சுட்டு சொல்கிறேன். ஆமாம்மா, எனக்கு அப்போ 8 வயசும் என்னமோ இருக்கும், எங்கள் அப்பா இல்லை அந்த குறைதையமாக வளர்த்த, எங்கள் அம்மா சிங்கிள் தனியாக வளர்த்தாங்க. அப்போ நான் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த சட்டையில் மேல் பட்டனை போடாத போவேன் நான். அம்மா எங்கள் அம்மா கூப்பிட்டு இது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லைம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி புடலில் 2 போட்டு நல்ல பசங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ எனக்கு 7.5 வயசாகுது, இன்றைக்கி கூட நான் அந்த சட்டையோட மேல் பட்டு திறந்து விட்டுட்டே வரமாட்டேம்மா, எவ்வளவு சூடானாலும் சரி. ஏன்னா எங்கள் அம்மா சொன்னது அப்படியே என் மனசில் பதிஞ்சு போச்சு அப்படின்னு. பாருங்கள், எல்லாமே உலகத்தில் அந்த ஒரு ஒரு சொல்வாங்களே ஒரு சொல் வகை இல்லையா, அந்த ஒரு சொல்லுக்கு ஈடு என எதுவுமே அன்பு, அதுதானே நம்ம கொடுக்கணும். சின்ன சின்ன விஷயந்தான் இது. இந்த மாதிரியான சின்ன விஷயமே ஒரு வெளி மனுஷர் அன்னாட ஒரு வாழ்க்கை மனிதர்களுக்கு எவ்வளோ ஒரு அன்பை கொடுக்குது பார்த்தீங்களா. இங்கே இவருக்கு வந்து அவர் வந்து புனாக்கார் ஆக்சுவலி, அவருக்கு நிறைய இந்த கரும்பு தோட்டமெல்லாம் இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம சொல்கிறோம், தமிழ்நாட்டை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் எல்லாருக்குமே ஒரு 3 லாங்குவேஜ் தெரியும். ஹிந்தி கண்டிப்பாக சரளமாக தெரியும், அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜ் சரளமாக தெரியும், இங்கிலீஷ் எப்படியாவது தெரிஞ்சிடும். அதனால் நம்ம நார்த் எங்கே போகணுன்னாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையே, இவருக்கு வந்து மராத்தி தான் தாய்மொழி. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து செட்டிலைட்டர் பசங்களுடைய படிப்பு, அங்கே இங்கே இருக்கிற வேலை வாய்ப்புகள் இதுக்காக இங்கே வந்து செட்டில் ஆனாங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் அந்த கரும்பு விவசாயம் அந்த டயத்துக்கு மட்டும்தான் ஊருக்கு போயிட்டு வருவார். அவர் சொல்லுவார் இந்த லாவணியை பற்றி சொல்லுவார், லஞ்ச லாவண்யம் அப்படிலாம் சொல்லிட்டு லாவணியை பற்றி சொல்லுவார். அவர் அது என்னன்னா, அதுமா எங்கள் ஊரில் இந்த இதில் வந்து இந்த நாற்று நடுறது அந்த மாதிரி இந்த ஒரு வேலை செய்யும் போதெல்லாம் அந்த களப்பு தெரியாமல் கிண்டலும் கேலியுமா இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு இதுமான ஃபோக் சாங்குமா அது, நீங்கள் பாருங்கள் நீங்கள்னு சார் நீங்கள் பாருங்கள் சார், உங்கள் இதில் இன்ஸ்டியூட்டில் அந்த லாவணியை வந்து இதில் பண்ணுங்க சார், அப்படி ரிசர்ச் எல்லாம் பண்ணுங்க சார் அப்படின்னு பேசுவோம். ஏன்னா இதுக்கு ஒரு பெரிய இந்த லாவணின்ற இந்த இதுக்கு வந்து இந்த ஃபோக்ஸாக்கு பெரிய வரலாறு இருக்குது போல் இருக்கு. அப்புறம் பார்த்தேன் நான், ஏன்னா இது இன்றைக்கி தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் சைடு வரைக்கும் கூட வந்திருக்குன்ற மாதிரி ஒரு குறிப்பு நான் பார்த்தேன். ஏன்னா இந்த மராட்டிகள் வந்து இந்த சரபோஜி மன்னரில் இந்த பக்கம் தஞ்சாவூர் ஆண்ட வந்த காலத்தில் அவங்க நிறைய கலைகளை வளர்க்கும்போது இந்த லாவணியும் இந்த பக்கம் வந்திருக்கு. இங்கே இருக்கிற மராத்தி மக்கள் வந்து இந்த பாடல் ரொம்ப

விரும்பி கேட்குறாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் உட்கார்ந்துட்டு ஒருத்தர ஒருத்தர் கேலியும் கிண்டலுமா பண்ணுற மாதிரியான ஒரு பாடல். அது ஒரு படத்தில் கூட சரி, ரஜினிக்கும் ஒரு வந்து மாத்தாடு மாத்தாடு மல்லிகை என்ற மாதிரி ஒரு பாட்டு கூட வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பாடல் வந்து மதன மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இந்த மாதிரி லாவணி சாங், அது கேட்போம் நம்ம.

அந்த கருப்புன்றது வந்து நிறைய எத்தனையோ கோடி வசூல், ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு. அதை பற்றின விமர்சனத்துக்களை நான் பார்க்கும்போது இதை ரொம்ப நல்ல படம்னு யாரும் ஏற்றுக்கலை.

ஆனால் அந்த தயாரிப்பாளராக ஐ மீன் தயாரிப்பாளர் இது பண்ணத்தில் அந்த டைரக்டர் ரொம்பவும் ஒரு மாதிரி அதை அதுக்கான கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த இதுக்கான இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அதான் பொதுவாக மனுஷன் மேலே ஒரு பாவம்னு வந்துட்டாக்க நம்ம மக்கள் காட்டுற கருணைன்றவாங்க இல்லையா, அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அந்த சினிமா அன்னைக்கு பர்டிகுலர் டே வரலன்றதுக்கு அவர் ரொம்ப எமோஷ்னலாக ஒரு பதிவெல்லாம் போட்டிருந்தது வந்து மக்கள் இடத்துல ஒரு மாதிரி சரி போட்டோம் போ இந்த படத்தை போய் பார்க்கணும் என்ன தான் இருக்குதுன்னு அந்த மனசனுடைய மக்கள் மனசில் ஒரு மாதிரி ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டது அப்படின்றாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க இது வந்து நிறைய படத்துலேருந்து நிறைய காட்சிகளேருந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணி நிறைய எடுத்திருக்காரு, இவ்வளவு ஏன் கொஞ்சம் பழைய அந்த இதுகள் எல்லாத்தையும் ஒரு வன்மங்கள் கூட அதில் இருக்குது. அப்புறம் ஒரு சில பாட்டை பற்றி சொல்லும்போது என்னது நம்ம எல்லாரீஸ்வரி பாடுற அந்த மாரியம்மன் சாங்குக்கு ஆடாத சாமி ஆடாதவங்களா, நம்ம சாமி ஆடைகள் அவங்க உடுக்க இதோட இது பண்ணும்போது வர சாமியா, ஆனால் இது வந்து எல்லாமே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அப்படின்றாங்க. ஆமாம், நம்ம தமிழ்நாட்டில் சாமி ஆடின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அதாவது எப்படின்னா ஒவ்வொரு சமூகத்துக்குமே ஒரு சாமி ஆடி இருப்பாங்க. நல்ல வசதி வாய்ப்புகள் நிறைய கூட இருக்கும், ஆனால் அவங்க மேலே கூட சரி அந்த ஒரு சுவாமி வந்து கருப்பர் சாமி முனியன் சாமி அப்படின்லாம் வரும். இந்த பார் வைரக்கடுக்கன் போட்டுன்னு போகிறார் பார், அவர் மேலே வந்து 18-ஆம் படி கருப்பன் வருவார்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கள் காலங்களில் சகஜமாக பேசக்கூடிய விஷயங்களாக இருந்தது. இவ்வளவையே இந்த கருப்பர் சாமியுடைய அந்த இதுக்குள்ள சிலையை பார்த்தாரு 12 மணி இந்த ஒரு கட்டுப்பாடு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, இந்த சனாதன தர்மம் அதெல்லாம் தீரம் கொண்டு வரல, ஒரு கட்டுப்பாடு ஊர் கட்டுப்பாடு 10:10 யார் செகண்ட் ஷோ கூட போயிட்டு வந்தால் 10 மணி 11 மணிக்கு வந்து 12 மணியான வரக்கூடாது, ஏன்னா முனி அடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த சிலையை பார்த்தாலே ஒரு மாதிரி நமக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி பயம் கொடுக்கும். இந்த சாமி ஆடிகள்லாம் அந்த கூந்தல் வந்து அள்ளி முடித்து அந்த அந்த நெத்தியில் வந்து இது விபூதியும் குங்குமமாக அந்த கண்ணு ரெண்டு கோவப்பழம் மாதிரி சவப்பாக இருக்கும். அவங்களுக்கு மட்டும் அந்த அருள் வந்ததுன்னா அந்த காலில் வந்து அவர் ஒரு தண்டை மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த கழுத்தில் மாலை அருவாள் அப்படியே அந்த இது கச்சா கழி முறுக்கின மீச பல்லை கடிச்சுன்னு அப்படியே நாக்கு வெளியில் தள்ளின்னு வெறியோடு ஆடுவாங்க. பொதுவாக அந்த சாமியாடியை நார்மலாக பார்த்தாலே எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி உடம்பெல்லாம் நடுங்கும். அந்த சாமியாடி இப்படி சாதாரணமான மக்கள் தான் நம்மளோட பழ, ஆனால் கூட அவங்க அப்படி வழியாக போனாலே நாங்கள் பயந்து உள்ளே இருப்போம். இன்னொன்று சொல்லுவாங்க ஊர்களில், யார் வாயில் பட்டாலும் சாமியாடி வாயில் படாதுன்னுவாங்க, ஏன்னா அவங்க சொல்கிற வாக்கு பலிக்கும்னுவாங்க. இந்த சாமியாடி போய் அவங்கக்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு கஷ்டம்னு சொன்னால் அது வந்து அதுக்கான இது கிடைக்கும். கரெக்டாக சொன்னோன்னா 3 போகம் வளையம் போடா அப்படின்னு, குழந்தைகளேன்னு கேட்கும்போது போய் நிற்கும்போது உன் பட்டியை பேக்கித்தரேன் அப்படின்னு ஒரு அருள் வாக்கு வரும். அப்புறம் இதே மாதிரி நிறைய விஷயங்கள், ஒரு அந்த இதுலேருந்து அந்த விபூதியை எடுத்து கையில் தலையில் அடித்து நெத்தியில் பூசி விடும்போது அது ஒரு விதமான ஒரு பிராம் இது என்ன சொல்லுவாங்க, அது ஒரு என்ன சொல்வது தட் வில் எம்ப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நம்மளை ஒரு மாதிரி கொண்டு போய் ஒரு இந்த ஸ்டேஜில் டிவைன் என்ன வேணால் சொல்லிக்கோங்க அந்த ஸ்டேஜில் வரும். ஒரு திருவிழான்னு ஒன்று காப்பு கட்டினா அந்த திருவிழா முடிகிற வரைக்கும் அந்த சாமியாடிகள் தான் சாமியே. நிறைய ஊர்களில் அந்த சாமியாடிகள் வந்து அந்த வாரிசு வழியாக தான் வருவாங்க, ரொம்ப அரிது. அந்த ஒரு கால அந்த சாமியாடிக்கு வாரிசு அமை குழந்தைகள் இல்லைன்னா அந்த பங்காளிகளுக்குள்ள வேற ஒருத்தர் மேலே வரும். அது நம்ம நிறைய நம்ம சரத்குமார் மூவி எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஒரு சில கோவிலில் வந்து இந்த தேர்வு வச்சு எடுப்பாங்க, அந்த ஒரு இதில் போட்டுட்டு இந்த பேர் எழுதி போட்டு அதுலேருந்து எடுப்பாங்க. ஒரு சில சாமியாடிகள் வந்து ரத்தம் குடிக்கிற சாமியாடியாக இருக்கும், அதனால் அவங்க இடுப்பில் கட்டுறது அந்த ஒரு மாதிரி அந்த இதுகள் எல்லாமே ஒரு இடத்துல எங்கேயாவது மறைச்சி வைப்பாங்க. அந்த சாமியாடி வந்து கரெக்டாக அந்த நிஜமாக அருள்வாக்கு வந்ததுன்னா இங்கேந்து போய் அந்த எங்கே மறைச்சி வச்சுருக்காங்களோ அதை எடுத்துட்டு வரும். அதனால் அந்த டெஸ்ட்லெல்லாம் ஒரு இதுவாகணும். அந்த மாதிரியான ஒரு போலி சாமியாடிங்கிறது இதுலேருந்து அவங்க கண்டுபிடிக்கணும்.

இதெல்லாத்தையும் தவிர ஒரு ஒரு சாமியாடியாக இருக்கிறதுங்கிறதுன்னு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கடினமான கட்டுப்பாடுகள். அவங்க வீட்டை தவிர எங்கேயும் சாப்பிடவோ தண்ணி குடிக்கவோ தீட்டு காரியங்களில் போய் கலந்துக்கிறதும் கூடாது. அது மாதிரி நிறைய நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. இந்த பொய் சாமி ஆடின்னு நிறைய சாமியாருடைய வம்சங்களே அழிஞ்ச கதைகளும் எங்கள் ஊர்களில் சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த மாதிரியான சாமியாடிகள் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சி போனதுங்களை விட பார்க்கவே முடியதில்லை. இவ்வளவு ஏன் இன்னைக்கு அந்த கருப்பர் சாமிக்கோ அந்த இருக்கும் இல்லையா, அது ஒரு ஒரு சாம்பிராணி போடுறதுக்கு கூட ஆள் இல்லாத ஒரு தலைமுறை இந்த இதுக்கு வந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனில் அந்த அவங்களுக்கு வந்து சாமி ஆடுறதுங்கிறது வந்து ரொம்ப கௌரவ குறைச்சல். அதை தவிரவும் இந்த சினிமாக்களும் நாகரீக வளர்ச்சி அப்படின்னல வந்து இதெல்லாம் வந்து சொல்லுவாங்களே இந்த சாமி இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி அவங்கள ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி இந்த இந்த சாமியாடி அப்படிங்கிற ஒரு ஒரு கலாச்சாரமே இல்லாத பண்ணியாச்சு. அதனால தான் இன்னைக்கு அந்த கருப்புன்ற படம் வந்த உடனே ஜனங்கள் வந்து கொண்டாடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்மளுடைய அந்த சொல்லுவாங்களே கல்ச்சரல் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி மேங்களூர் பெல்ட், அங்கே யக்ஷகானாங்கிற ஒரு ஃபோக் சாங் உண்டு. அது யக்ஷகானாங்கிறது எப்படின்னா அது துளு லாங்குவேஜில் தான் இருக்கும். அந்த ஆவிகள் கலந்த உலகத்தில் வர அந்த ஒரு பாடல்கள் அந்த மாதிரியாக இருக்கும் அந்த பாட்டில். இந்த பாட்டில் எப்படின்னா ஒரு யக்ஷகானம் பாடுற ஒரு ஒரு ஃபேமிலியோடைய ஒரு இதுகள் தான் இந்த பாட்டு. கேட்போம்.

நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, இந்த டைம்லெஸ் எமோஷன் என்னைக்கு நம்ம கேட்டாலும் இந்த பாட்டு சொல்லுவாங்களே லவ், ஒரு ஃபீலிங், இதெல்லாம் வரும். இந்த லக் ஜ கலி இந்த பாட்டு கேட்போம்.